0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: வினதியாக வச்சதேன் கீழே பலாகின ஏடியாம கபுட்டு அப்பே ஒழுவே கூடுவாதெல்லாம் பித்தரா தானவா மே சிதுவன ஹேமதேம தேசபாலனிகாய் இத்தின் மே சமாஜே கென வினதேவால் கென ஒபட்டாத் அதாசா கேதி அப்பே அப்பி கெனம கதாகரம் சர்ச் லைட் லைட்
2: இரிதா உதே அடட வினசுட கெமதி ஒபே அதாசட அப்பே துரகதன வியூர்தாய் பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துனாய் அனு துனாய் பகாய் அனு துனாய் ஹத சர்ச் லைட் சமாஜ கமிஷனே
3: ඔබේ කෝටිපති සිහිනය අද සැබෑ වෙයිද? රාත්‍රී 10ට ලක්හඬ අහන්න. ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ සියලුම ටිකට් පත්වල ජයග්‍රාහී ප්‍රතිඵල අද රාත්‍රියේම ඔබට කියන එකම රේඩියෝව ලක්හඬ.